0: வைத்தியசால வீரமா பார்க் எதிர்கா பீமவரம் 1. செல் நம்பர் 6304327391.
1: விநாயகா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், டாக்டர் CVRS கஜபத்ராஜு சாகிராஜு, PDCC சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ ஆண்ட்ராலஜிஸ்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன், டாக்டர் GN திவ்யதேஜா சாகிராஜு, MS OBG கைனிக் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன்,
0: டாக்டர் PDM ஸ்வரூப் MD ஜெனரல் மெடிசன்,
1: டாக்டர் லட்சுமி சந்தனா யூராலஜிஸ்ட் யூரோ கைனகாலஜிஸ்ட், டாக்டர் G பனீந்திர கிரிநாத் MD பீடியாட்ரிக்ஸ்,
0: டாக்டர் S பூர்ணச்சந்த் MD இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜிஸ்ட் எமர்ஜென்சி கிரிட்டிகல் கேர் டீம், டாக்டர் பி பிரவீன் MS ஆர்த்தோபெடிக்ஸ், டாக்டர் மாச்சவரிப்பு மகேஷ் MBBS DNB MS நியூரோ சர்ஜரி பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், டாக்டர் N மாதுரி MBBS MS MCH சர்ஜிக்கல் அங்காலஜி FI MAS கேன்சர் சர்ஜன்.
1: விநாயகா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், JP ரோட், பீமவரம்.